தேவ கைரங்கி பக்கரு மயிருங்கை தேயரேடி புதஹிரவு இரகசி இவா மாதே தொய்பாங்க ஓ ஐ ஹார்ட் ரேடியோ குயிங்கை திரியவு ஒத்தியாசியவா போவா.